அறத்தில் மக்களிடமும் gado gado oh you want arena inon pipit aku mumun mau kok kita perlu